0: மை ரேடியோ 90 FM கேட்டறிஞ கூட்டுக்கூடா.
1: பிறந்தே கோடி பறந்தே ஆண்டவனே ஆண்டி மனசே, ஏ தை பிறந்தே கோடி பறந்தே எம்மாரியப்பா, ஏ தேர இழுக்கு என்னாச்சு முத்து, ஏ மத்தளம் கொட்ட
2: சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு சட்டக்கு.